0: தகட் தகட் தக தகட் தக தகட் தகட் தகட் தக தகட்
1: ததா
0: தகட் தகட் தக தகட் தக தகட் தகட் தகட் தக தகட்
1: ததா
0: தகட் தகட் தக தகட்
1: ததா
0: தகட் தகட் தக தகட் ததா தகட் தகட் தக தகட் ததா
1: தகட் ததா
0: தகட் ததா
1: தகட் ததா
0: தகட் ததா
1: ததா
0: ததா ததா ததா
1: ததா
0: ததா ததா ததா ததா ததா ததா.